0: ரேடியோல் நங்குசி நோர்க்கே சருணி நம்ஞாக
1: மையன் எஃப்எம் மையன் எஃப்எம்
2: மையன் எஃப்எம் நவோல் புயிட்டி நாவிஷனா எனினிக்கு யூக் நாரோ காட்டி தெல்லுமாது
1: மையன் மையன் எஃப்எம்
3: மையன் எஃப்எம் இப்ப நவோம் புயிட்டிலே எசுமிசு யூக் கஜியாடோ காட்டி